0: ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹேடி யாரு?
1: பத்ரவதியின்
0: நரேந்திர கோர்படே சார். நரேந்திர கோர்படே சார். சார் இது தேவி சம்பந்தப்பட்டது ஹாட் ஆகிருக்கு.
1: ಚಿತ್ರದ ಹೆಸರು ಪೋಸ್ಟ್ ಮಾಸ್ಟರ್. ವರ್ಷ ಅದು 1964.
0: ಹೇಳಿ ಸರ್.
1: ಕನ್ನಡದ ಕುಲ ದೇವಿ ಕಾಪಾಡು ಆತಾಯೇ, ಮುನ್ನಡೆಯ ಕನ್ನಡದ ದಾರಿಗೆ